முடிச்சிடலாமா?

0: தோடா சீல பெரிய பாண்டியம்.
1: போனா போய் உட்காருங்க.

0: தம்பி.
1: வணக்கங்க.
0: ஓகேமா.
2: நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நான் வந்திருக்கேன்.
0: அடடா முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா?
2: நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா?
0: எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க.
2: ஆமா, ஊர்ல இல்லையா? கதவு சாத்திருக்கு.
0: அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும்.
2: தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்திருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ள வருது.
1: நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்?
0: ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு பத்து காசு சில்லறையா இருக்குமா?
2: சிவகுழந்து, வெளியூர் கட்ட போய் காசு கேக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல?
0: நீ சும்மாறியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா. அதடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி?
2: ஆமா ஆமா. இந்த பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத.
0: காதலு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான்.
2: ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது?
0: இந்த வண்டி
2: அட பொழப்ப கேட்டனே.
0: அதே நம்பி கேக்குறீங்க?

0: நான் ஒரு பாட்டை விட்டுட்டு அதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, நல்லா தெரியுமா வரேன்.

0: முல்லை மொட்டு வெட்டம் விட்டு வந்துவிடு,
1: தங்கப்பட்டு கண்ணம் பட்டு உன்னை உன்னை தந்துவிடு.
0: சின்ன கெட்டு முல்லை மொட்டு வெட்டம் விட்டு வந்துவிடு,
1: தங்கப்பட்டு கண்ணம் பட்டு உன்னை உன்னை தந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா, புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா, புத்தமிட வேகமா.

0: துள்ளும் பெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு.
1: கண்டி பெண்ணை வந்து காவல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு.
0: மெல்ல துள்ளும் பெள்ளி கண்டை கண்ணை கொஞ்சம் பேசவிடு.
1: கண்டி பெண்ணை வந்து காவல் நெஞ்சு புள்ளை ஆடவிடு. முத்துமகை சேதனம் பத்து விரல் காதலம் வாங்கி வந்து போடணும் வாங்கி வந்து சூடணும்.
0: அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி அம்மடி.

0: என்னையா இது ஔவையார் ஆம்பளை வேஷத்துல வந்த மாதிரி என்னாச்சு?
1: முதுகு புடிச்சுக்கிச்சு.
0: இப்படி உட்கார முடியுமா?
1: முடியாது.
0: எப்படி புடிச்சது?
1: அது தரையில ஏதோ பல பலன்னு தெரிஞ்சது. தங்கம் நினைச்சு குனிஞ்சேன். அது ஜரிய பேப்பர் இதுதான் கிடைச்சது.
0: தனக்கு சொந்தமில்லாத பொருளுக்கு ஆசைப்படுறவன் என்ன கதி ஆவான்றத உலகம் இனிமேலாவது ஒன்ன பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்.
1: கடுப்புல இருக்கேன், கருத்து பேசுறீங்களே டாக்டர்.
0: நான் தான் பேசுறேன். ஓபிக்கு உடனடியா வா
1: டாக்டர். மருந்து
0: மருதியா? அப்படியே கொஞ்சம் திரும்ப முடியுமா? லைட்டா லைட்டா. அப்படியே கதவு நோக்கி போ.
1: டாக்டர் சரியா போச்சு டாக்டர்.
0: நவ் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். செல்லா நீ போலாம்.
1: இது என்ன மருத்துவம்?
0: ஹோமியோபதி, அலோபதி, குரோர்பதி மாதிரி. இது நர்சோபதி.
1: ரொம்ப நன்றி டாக்டர்.
0: 100 ரூபீஸ் புனியாதே, நானே எடுத்துக்கிறேன். நீ போ.

0: ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிடும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரையை வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிடும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாகி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுற?
1: அது அவன் தலையெழுத்து. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வெயிக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேனே.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகரகிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி
0: ஏதாவது கொண்டு. அப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா பழைய இந்த மாதிரி நேரத்தில் கழிவிட்டு போறேன். என்னப்பா யாரு?
1: யாரு? நீ தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர
0: ஆரம்பிச்சிட்ட? பீதியா இருக்குப்பா.
1: சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா.
0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கைடுறா. தெரியுமா
0: அப்பா, ஐயோ பணத்தோடு தனியா கொடுத்துக்கிட்டு போயிட்டானே. நேரம் பார்த்து பழி வாங்கறானா? கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு குளிச்சு அனுப்புது? ஒருத்தர் கொடுத்தர் ஒத்தாச்சா இருக்கணும் தானா அனுப்புது? என்ன நம்மளாம் கிடந்து கத்துதே. எங்க அப்பனே ஐயனாரு, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்க, உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா?
2: யாராஸ்கர் கோணப்பலுக்கு பிறந்த கொங்காப்பலா நடிச்ச அமர்ந்த விளையாட்டு புடிச்சு தள்ளி விடுறியே. கொஞ்சம் தள்ளி போய்
3: தண்டவாளத்துல இருந்து ரயில் ஏறி நான் செத்ததுக்கு அப்புறம் எப்படி கதறி கதறி அழுதுன்னு தெரியுமா?
0: செத்ததுக்கு அப்புறம் அழுதியா? என்னடா சொல்ற?
4: நான் செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். இதே
0: அதுவா நீ?

0: டீயே குடுப்பா.
1: இல்ல ஒரு காக்கு
0: கேவலமா இருக்கு, இந்தா இதை நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்ன கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாளகண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியை வாடா அனுப்புட, எல்லையில இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்க.
2: மரமும் பங்கும் அம்மலையும் பங்கும் ஹைலஸ்.

0: ஓ குரலி வித்தையா?
1: ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூட குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டருக்கு வாரேன். வாங்க. இப்ப கூட குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க.
0: என்னையா ஓவரா பேசுறான? தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா?
2: காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடையா பாப்போம்.
1: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவன் ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
3: கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா? நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்ல, கிளம்பிட வேண்டிதான்.
2: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகிறான்.
1: போனா ரத்தம் கட்டிச்சாமா? மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில இருக்கிறது எல்லா இடத்துல கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவான். போடுங்க ஐயா. ஐயா போடுங்க. போடுங்க ஐயா.
0: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. இப்ப நம்மளும் போட்டா தான் மரியாதை கொடுக்கு.
1: எல்லாரும் காசை போட்டாச்சா?
2: இல்ல.
1: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ஒரு ரூபாய் போட்டு 600 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
3: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
1: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கிச்சாமா.
3: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
3: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டேன்ல.
3: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி.
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கிதான் சாக போற?
3: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன. ஐயா கொடுத்த காசுலடா அது.
1: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்புல தலையில மையெடுத்து அதுல தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
3: நாங்க ஏண்டா அடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடிங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. இவன் ஆச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா?
2: எவன் ரத்த கைக்கு சாவது?
3: யாரா அவன்?
2: யாரா உனக்கு என்ன, மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா?
3: அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
1: இந்த பையன் எழுப்பிடலாமா?
3: ஆமாங்க பாவம், யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க, ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிவிடுங்க வீட்டுக்கு போட்டோம்.
1: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யாரு மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி சாகும். பரவாயில்லையா?
3: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
1: அப்படியே கூட்டமா கலைஞ்சு போங்க. இந்த பையனை நான் எடுத்துக்கோங்க. போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. டேய் அம்மா, டேய் நீ இன்னும் போலயா?
3: எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. இந்த பாரு, 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
1: எக்கம்மா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
3: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காச குடுறா.
1: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி சாவ.
3: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவே. குடு.
1: போமாட்டேன்.
3: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கறடே.
1: உசார் பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி.
3: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
1: ரெஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
3: ஏய் நானும் பேசி போடுடா.
1: இசாப்பா பேச வளாக வயக்கா. ஐ எம் எஸ் பேக்கா. ஐயோ
3: டேய், என்ன நான் எல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.
5: கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க?
6: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
5: அட, அதான் நான் பார்த்தேன்.
6: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
5: தெரிஞ்சு போச்சுன்னா

உருவாகும் சொர்க்கமே. ஹாய் ஹோட்டே ஹோட்டே ஹோ ஹோட்டே ஹோட்டே ஹோ ஹோட்டே ஹோட்டே ஹோ ஹோட்டே ஹோட்டே ஹாய் அடி டிட்டி டில்லே அடி டிட்டி டில்லே ஹோட்டே ஹோட்டே ஹோ ஹோட்டே ஹோட்டே ஹோ டிட்டி டிட்டி டில்லே ஹோட்டே ஹோட்டே ஹாய்.

0: யாரு இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வரமாட்டான்டா.
1: இவன் தானே சரி வருவா?
0: சரியா வரமாட்டான்டா.
2: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
1: இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட்.
0: சரியா வரமாட்டான்டாங்க.
2: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள?
1: சரியா வருவானு
0: என்னடா? சரியா வருவானா
2: என்ன? திடீர்னு கோபம் ஆயிட்டா?
0: இவன் மூஞ்சி சரியா வருவாடா?
2: சரியா வரமாட்டே போட்டு அடிக்கிறேன்.
0: நீ எப்படா சரியா வருவ?
1: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன்.
0: யார் இவனா?
1: ஆமா,
0: நீ சரியா
2: வருவியா?
0: நீ சரியா வருவியா?
2: என்னத்தை சரியா வருவான்னு சொல்லிட்டாயா?
0: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
2: நான் மூஞ்ச பார்த்தானே சொல்லிட்டு
0: இருக்கேன். மூஞ்ச பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம், போடா.
2: எதுக்கு சரி வரமாட்டேன்னு சொல்லாம போச்சுறானே, நல்லா தரடா போய்கிட்டு
0: இருந்தேன் நானு.
2: என்ன இப்படி கத்துற அண்ணா? அண்ணா
3: யாரு?
2: நாங்க தாச்சு.
3: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
2: இல்ல, மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சு. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமே அப்படியே வந்தேன்.
0: என்ன?
2: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
0: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலு.
2: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
0: என்ன
2: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு போட்டு அடிச்சீங்கல்ல? எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன்.
0: சொன்ன நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டானு அப்புறம் என்ன
2: கோவப்படாங்க? நான் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷமா
0: இருப்பேன். அதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்.
2: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை
0: வெடிச்சிருப்பேன்.
3: சரிப்பட்டு வரமாட்டான்.
2: ஏண்டா
4: மாவனே, எங்கேயோ ஊருக்கு போறேன் சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
2: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி ஊருக்கு போறதுக்கு முன்னாள் இந்த கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறான் பாட்டாளு.
0: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டா.
4: இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா.
0: அறிவு கேட்ட ஓனாண்டி.
4: அதுக்கா
2: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்க.
4: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான்.
0: பெத்த அப்பனே சொல்லிட்டான் டவுட் கிளியர் ஆயிடுச்சு கிளம்பிடா.
2: யோ, எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கு ஏன் சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்க. தயவு பண்ணி அப்பா அப்பா சொல்லுப்பா. எதுக்காப்பா?
4: அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
2: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்?
0: ஒப்பந்தம் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிட்டு இருக்க? போடா.
2: யோ, கையெடுத்து கூப்பிடுறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்க.
0: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் போதுல போடா.
2: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லுங்கடா.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: ஹாய் ஹாய் ஹாய்
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் நாயர், நம்ம மனோக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டீ போடுங்க.
0: வேண்டாம் நாயர், டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, இது வரைக்கான வட டீ பேலன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை இதை வச்சு கொடுத்துரு. 200 bucks.
1: ஏன்டா வேணாங்கற?
0: அதை ஏன் கேக்குற? காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தலை நிறைய பூவோட என் ஒய்ஃப் கூட வந்து பெட் காஃபியை கொடுத்தான். அப்போ ஒரு சூப்பர் தம்ம போட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணியில சூப்பர் குளியல். வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல முதுகு தேய்ப்புகள் வேற. அப்புறம் சில பல இட்லிகளை சூடா உள்ள தள்ளுனேன். இப்பவும் அடிநாக்கில் இனிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீயை போட்டு கொடுத்தா. எனக்கு லஞ்சு சூடா இருந்தாதான் பிடிக்கும்னு அவளுக்கு தெரியும்டா. அதனால அதையெல்லாம் பிரிப்பேர் பண்ணி ஹாட் பேக்ல வச்சுட்டு அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நான் அப்படியே உங்களை பார்க்க வந்தேன்.
2: இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா.
0: ஓகே ஓகே, இட்ஸ் ஆல்
1: ரைட். பொறாமப்படாதடா, இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா.
0: கண்ணு போடாதீங்கடா.
2: அதுக்கு லஞ்ச் வெச்சிட்டா கண்ணு போட மாட்டாச. என்னடா பாரு,
0: ஏய் நான் உஷா வொர்க் அவுட் ஆயிட்டா போல தெரியுது.
2: ஆமாடா,
1: நீ பஸ்ஸையும் பார்க்கல உஷாவையும் பார்க்கல, அத எப்படி அவ்வளவு கரெக்ட்டா உஷா வொர்க் அவுட் ஆயிட்டான்னு
0: சொல்ற? அது ரொம்ப சிம்பிள்ரா, நம்ம பசங்க சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல வச்சே சொல்லலாம். ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு சிகரெட் எடுத்து பத்த வச்சானா பார்க்காம போற பொண்ணை பார்க்க வைக்கிறதுக்குன்னு அர்த்தம். அதே சிகரெட்டை பின்னாடி மறைச்சான்னாக்க நான் ரொம்ப நல்லவன், உன் முன்னாடி தான் சிகரெட் பிடிக்க மாட்டேன்னு நடிக்கிறான்னு அர்த்தம். அதே சிகரெட்டை காலில் போட்டு மிதிச்சான்னாக்க அந்த பொண்ணு பிக்கப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே சிகரெட் பீடியா மாறி ஃபியூச்சர்ல இவனுக்கு கொஞ்சம் தாடியும் வளர்ந்துருச்சுன்னா பிக்கப் ஆனது டிராப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.

0: எல்லாரும் தூங்குறாங்க, அமௌண்டோட எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆத்தா நாகேஸ்வரி, உனக்கு தான் ஏகப்பட்ட பிக்ஸட் டெபாசிட் இருக்கே, இது உன்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் தான். இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை என் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன், தப்பா எடுத்துக்காதே. அத்தா அத்தா, நீ ரீலா இல்ல ரியலா?
1: ஏனப்பா அப்படி கேட்கிறாய்?
0: அதுக்கு இல்ல அத்தா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் மீனா ரம்யா கிருஷ்ணன் யார் சாயலும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் இந்த மாதிரி டூப்ளிகேட்டா?
1: நான் போலி அம்மன் இல்லை, காளி அம்மன்.
0: ஓ, ஐ அம் சாரி.
1: ஆமா, நீ ஜூனியர் அத்தாவா? ஏனப்பா இப்படி ஊர ஏமாட்டுகிறாய்?
0: அத்தா என்ன மன்னிச்சிரு அத்தா, நான் என்ன அத்தா பண்ணுவேன், படிச்சிருக்கே, வேலை இல்ல, பசிச்சுது, அதான் கோயிலுக்குள்ள வந்து அத்தாவோட ஜூனியர் அத்தான்னு சொன்னேன். உனக்கு குடுக்கற மரியாதை எல்லாம் எனக்கும் கொடுத்தாங்க அத்தா. உண்மையில எனக்கு நல்ல மூளை இருக்குது அத்தா, நீ வேணா என்ன சோதிச்சு பாரு அத்தா.
1: என்னையே சோதிக்க சொல்கிறாயா? சரி, நான் கேள்வி கேட்கிறேன், நீ பதில் சொல்.
0: இங்கேயும் இன்டர்வியூவா?
1: அம்மா என்றால்
0: மம்மி,
1: அப்பா என்றால்
0: டம்மி.
1: தஞ்சம் என்பது
0: நீ கொடுப்பது,
1: லஞ்சம் என்பது
0: நாங்கள் கொடுப்பது,
1: ஆசிரியர்கள் கேட்பது
0: குருதட்சணை,
1: அரக்கர்கள் கேட்பது
0: வரதட்சணை,
1: கூட்டமா இருப்பது
0: ஒயின் ஷாப்,
1: காலியா இருப்பது
0: புக் ஷாப்,
1: சட்டசபையில் நடப்பது
0: ஃபைட்ஸ்,
1: சாவை தருவது
0: எய்ட்ஸ்,
1: சிந்தித்தாள் வருவது
0: மேட்டர்,
1: சீருடலை கெடுப்பது
0: குவார்டர்,
1: எல்லோருக்கும் முடிந்தது
0: ஆயில் பாத்,
1: என்றுமே முடியாதது
0: தினத்தந்தி சிந்து பாத்,
1: கப்பலோட்டிய தமிழன்
0: வாவூசி,
1: கப்பலோட்டாத தமிழன்
0: மாபோசி,
1: பெண்கள் விரும்புவது
0: காஞ்சிபுரம் பனாரஸ்,
1: பெண்கள் விரும்பாதது
0: கணவனின் காலிபர்ஸ்,
1: விதவை என்பவள்
0: விதியின் சிரிப்பு,
1: அதை மாற்ற வேண்டியது
0: மனிதன் பொறுப்பு,
1: மன்னனின் ஆயுதம்
0: வாழும் கேடயமும்,
1: மாமியாரின் ஆயுதம்
0: கேஸ் அடுப்பும் தீக்குச்சியும்,
1: தண்டி யாத்திரையில்
0: உப்பு காய்ச்சினாங்கோ,
1: தண்டையார் பேட்டையில்
0: சாராயம் காய்ச்சினாங்கோ.
1: சபாஷ், சரியான பதில் அளித்தாய்.
0: நீதான் சொல்ற, இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன், இதே மாதிரி தான் பதில் சொன்னேன். எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா, அதான் வெக்ஸ் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் நானு.
1: கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியலில் கை வைப்பதா?
0: என்ன அதான் பண்றது, இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்பை கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையிறானுங்க, நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனால தான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கான ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன்.
1: உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா?
0: எங்க கொடுத்துருக்கற?
1: 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கை இல்லாதவன் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும்
0: கை கால் இல்லாம ஆகணுங்கறியா?
1: நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம், போய் வா.
0: ஓகே ஆத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தாம ஊட்டியே வர்றேன். ஆத்தா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி மடப்படியில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை அப்படியே அடிச்சுட்டு ஒரு பார்சலும் கட்டிட்டு கிளம்புறேன்.
1: உழைத்து உன்.
0: என்ன ஆத்தா, பழைய கெட்டப்புக்கே கொண்டு வந்துட்டே? ஐயோ, சரி பரவாயில்ல, ஒரு வேலையோட வந்து நான் மீட் பண்றேன்.

0: பார்த்து அந்த கேள்வி கேட்ட.
1: ஏனே அவன் அடிச்சு இருக்கீங்க, அப்ப என்ன கேட்டான்?
0: என்ன கேட்டானா, காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்க, யாரு வச்சிருக்காங்க, யாரு வச்சிருக்காங்க, யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

0: இது 100வது தேங்காய், இதை உடச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிவிடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு எலட்டு கிடாவும் வெட்டுறேன். அப்படியே முருகா இந்தா வாங்க.
1: இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்டக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறேன்னா எவ்வளவு பெரிய தேச துரோகினி.
0: எது தேச துரோகியா அண்ணன்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன.
1: ஏன்?
0: எனக்கு பிறந்த நாள்.
1: ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா, மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவிய படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன
0: என்ன?
1: அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம். 1 கோடி ரூபாய்
0: விழுந்தா? 1 கோடியா?
1: கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய்.
0: அண்ணே, உன்னை சொல்லி குத்தம் இல்லனே, என் வாய் என் வாய குடுத்து நானே மம்ப வசூல் பண்றேன்.
2: வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்னே.
1: அப்படியா? உங்களுக்கும் ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கற
0: மாதிரி. என்னன்னு கோடி கோடியா அள்ளி இறக்கிற
1: காரணம் இருக்கு.
0: என்ன
1: முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா.
0: தங்கம் யா, சொக்க தங்கம்.
1: இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க?
2: தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவசத்துல இடுவேனே.
1: ஓ, நீங்க என்ன செய்வீங்க?
0: ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன்.
1: ஓ சரி, இந்த ஆடு மாடு எல்லாம் எங்க மேய வைப்பீங்க?
0: மேய வைக்கிறது அந்தந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது.
1: ஓ சரி,
2: ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா?
0: என்ன செய்ய?
2: காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி
0: பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டியா? அன்னைக்கு வெட்டானி வெட்டி பாடுற, அதுக்கப்புறம் உசுரம் இருக்கான்னு பாப்போம்.
2: என்னது மாட்ட மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலையை அடைச்சேன்னா
0: வேலையை பிச்சேரி வேண்டாம்.
2: மரியாதை எல்லாம் உன்னை அடிச்சா சொரண்டிதான் எடுத்துட்டு போனோம்.
1: ஹலோ, என்ன ப்ராப்ளம்?
3: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
1: தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது.
3: உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே, பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற?
1: அறிவிலனா அப்படிதான் விழும்.
3: ஏன் ராஜா?
1: தமிழ்நாடு அரசு பரிசு சிட்ட தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு.
0: 1 வருஷமா?
1: பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தான்னா அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுனா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற, உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும் எண்ணமே இல்லையா உனக்கு?
3: ஏப்பா, இத முதலே சொல்லி இருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல.
1: ஐயோ ஆமா,
3: அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும்.
1: என்ன போட்டாங்க திட்டம்?
3: இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல.
1: எஸ்,
3: அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவன் கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு.
1: ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு.
3: மறுபடியும் தேங்காயா?
1: இது பரிகாரம்.
3: எது?
1: இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு இத அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு.
0: கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனியே மூளை ஒண்ணு கூடிய கந்தா, அது குறைக்கிறது தேங்காய.

0: வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ண கட்டுது. இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா. ஐயா அடி, ரொம்ப படிச்சுட்டு இருக்க போல் இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேனா?
4: சீக்கிரமாமா, நான் போய் பஸ்ஸை நிறுத்துறேன். யோ, பாத்து போயா?
6: பஸ்ஸை பாத்து தான் ஏன் போறேன்.
4: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அரவா பஸ் மணிக்கு
6: நிறுத்தியா?
4: நீயா
6: மணிரே? ஒரே ஒரு நிமிஷம், தங்கச்சி வந்துருவா.
4: ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா.
6: இருங்கண்ணே.
4: அட விசில குடுப்பா.
6: சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா, பாத்து பாத்து, மெதுவா ஓடி வா. வா வா வா வா மணிரே, இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணிரே கோச்சுக்கிறாருல. ஏமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டியா?
3: ஐயோ, மறந்துட்டேனா?
6: ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
4: விசில குடுத்துட்டு பாப்பா.
6: விசில குடுத்தா பஸ் எடுத்துருவீங்களா?
1: என்னாலையும் நம்ப முடியல. என்ன மரியாதரா? வேலே, குட் மார்னிங்.
6: அம்மா லஞ்ச். ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலு, நான் சொல்றது ஒரு நிமிஷம்.
6: குடை எடுத்துக்கிட்டியா?
3: இல்லண்ணா.
6: என்ன
4: என் ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா.
6: ஆமா, பெரிய விசில்.
4: நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு.
1: தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச?
4: தங்கச்சி பாத்து போமா, பாத்து போமா.
6: டேய் பழனி, எப்படா வந்த?
1: எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது.
6: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
6: ஓ, அதான் இந்த சேரா.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறியே, எப்படா அது?
6: மிதிச்சதா?
4: கழுவிட்டு வந்துருடா. பொறுக்கலாம்.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்னேன் திறக்கட்டுமான்னு
0: சொன்னா என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

பிடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது, நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்.

0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிடலாம். பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏ மூலையை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரச்சனமா இருக்கு? ராஸ்கல்ஸ், யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு? 10 பைசா கிட்ட போறா.
1: அப்ப என் நெருப்ப குடு.
0: நெருப்ப குடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கல, இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
0: டேய்,
3: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு? நான் ஓவரா?
3: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: தனியா
1: போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
0: பிடிக்கிறேன்.
1: அசிங்கப்படுத்த முழங்கால் சத்தம் தான் கருஞ்சிருத்த. எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்
2: கன் மாதிரி
1: நிப்போம்? எங்க போயிட்டு வர்ற?
2: மொட்டவோட பழனி மலைக்கு போயிட்டு
1: போட்டியா இல்லையா?
2: போடலீங்க.
1: அப்ப இது என்ன
2: போட்ட போட்ட போட?
1: ஏன் இப்படி உலகிறீங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும்.
3: என்ன பஸ்ல கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
0: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. அரபாள் ஆறுல ஏறினா கூட ஆணை அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்.
3: ஓஹோ அப்படியா? இப்ப பாரு.
1: ஒண்ணு ஆகலையோ. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறது இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தானே உடஞ்சு போச்சு. வண்டி ஓட்டுறான வண்டி. அவன் யார உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்?

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணா.
0: ஏண்டா சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளைல இருக்காங்கண்ணே, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா
0: இல்லையாண்ணே
1: சொல்லுங்கண்ணே.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேக்குன்னு உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து எந்திரிச்சு போ.

0: இதெல்லாம் அவன் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவன் விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க.
1: ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு.
2: தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது.
1: ஐயோ ஐயா ஜோசியர, அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா, எப்படியாவது விரட்டி புடிடா.
0: இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது, அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. எவன்டா மொட்டி அடிக்கிறவன்?
3: நான் தானுங்க.
0: கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்?
3: நான் தானுங்க.
0: ஊசி எடுத்து கையில வச்சுக்க.
3: சரிங்க.
0: Come on, follow me. புடே புடே புடே, அமுக்க அமுக்குங்கடா, அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா.
3: மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க.
0: ஐயோ, வட்ட அப்படிங்க, வந்து காது குத்துறா.
3: புடிங்க, அசிங்கம் அப்படியே புடிங்க.
0: என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்ள? ஏ மாப்ள உயர்த்துக்கு மாதிரி ஊசி ஆடுறான்.
2: ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ,
0: இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தது? கடிச்சு போட்டு
4: பகல் யாரு குத்துற?

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Bill.

என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். மைனே

0: தப்பா நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்காங்க.
1: ஆனா அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வையே ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படிய
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க. நைஸா இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடலு மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பாத்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே
1: கேரகம். எனக்கு என்ன அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத. எந்த
1: போடி, நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பாம்பா? அவர் ஆட்டு குடலன்னு சொன்னாரு.
2: இப்ப அவன் சாப்பிடறது என்னன்னு நினைக்கிற? அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி கொடுத்துருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தங்கத்தம் போடாத, நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
1: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவாங்க.
1: ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷமேறாத.
2: நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது. அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா
1: அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முனுசாமி?
2: தள்ளிப்படு.

0: சரி, நம்ம ஆறு ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க?
1: ஊரைய கலக்கு போட்டு போல சும்மா கலக்கி
2: தெரியல.

தாரிக்கிட்டம் தூக்க தாரிக்கிட்டோம் தை தை தத்தும் ஜீம் தத்தும் ஜீம் தத்தும் தை தத்தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீத கஜுருதா

0: காமன் மனசு, மாமனுக்கு காமன் மனசு.
1: வாங்கயா வாங்க. கரகாட கோஷ்டியா? என்ன ரெண்டு நாளைக்கு
2: முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு சரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி
1: வந்து சாப்பாடு எல்லாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணு கவலைப்படாதீங்க.
3: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோணலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறாங்க.
1: அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டினப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது தெரியாது, இத்தனை நீங்க ஆடுனீங்க. ஏதோ மாறுவது அவங்க ஆட சொன்ன என்ன தப்பு?
3: இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
1: என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
3: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
1: என்னடா பெரிய நியாயம்?
3: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பழைக்கிறது?
1: இந்தா இது கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, மத்த நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தங்கத்து வேண்டிய ஏற்பாடு
3: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா உள்ளாமா
4: என்ன சண்டை கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நினைக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க பேசாம வாங்க.

0: கபாலி கபாலி சொல்றா
1: அண்ணே
0: வாடா வாடா வாடா வாடா எவ்வளவு ரெண்டு மணிக்காக காத்துட்டு
2: அரக்குணத்துல
1: இறங்கி தொலைஞ்சிட்டே அப்புறம் எரிச்சல இப்ப ஒரு கார வாடகை பிடிச்சு மெட்ராஸுக்கு வந்து திருவள்ளூர் வந்தோம்னா ஒரு லாரில கொண்டு விட்டாங்க பொழச்சு பாக்குறேன் காரு கண்ணாம்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுபட்டவளுக்கு அவிஞ்ச கண்ணு.
0: ஐயோ அதுக்கப்புறம் என்ன?
1: அதுக்கப்புறம் திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரே.
3: திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்தது. என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: என்ன சித்தப்பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு சரி என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்.
1: அதானே அமைஞ்சு கிடையில நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல யாருமே இல்லையே அதை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
4: அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க.
1: நோ ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக் சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க.
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி.
1: பாதி பேரை சொல்லாதண்ண.
0: சரிடா கபாலி சொல்றா.
1: ஐயோ அதுவும் இல்லண்ணே.
0: பின்ன என்னதான் உன் பேரு?
1: கபாலி கான்.
4: கான்
1: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான். அதை பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கால் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு சந்திச்சான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்.
3: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார் மாதிரி.
1: இந்த பாரு அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல அது மாதிரி நீங்க கேட்க பழகிக்க. ஏன் படம் பெறலாம் துரணி?
3: அப்போ உங்க பேரு கபாலி கான்.
1: மகனே பாம்பேல இருக்க ஷாரு கான் அமீர் கான் சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாருவாங்க. ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்த்த கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவளுக்கு பேமஸ் அவனுங்க எல்லாம் படத்துலதான் டானு. உன் சித்தப்ப நெஜத்துல டானு தெரியுமா?
3: தெரியாது.
1: ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்துருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே.
0: அவனே நடந்து நடந்து டங்கு வர இருந்து வந்திருக்கான். அவனை நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டே போடா போய் குளிச்சு என்ன சாப்பிடு. ஆமா அவனுக்கு என்ன சாப்பிட போட்டு
4: போ. வா தம்பி வா.
3: டங்கு வர பாத்துக்கோங்க சித்தப்போ.
1: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு பிராணே.

0: குமாரசாமி அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா.
1: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
2: உண்மையான அக்கா பையன்.
1: என்ன ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
2: என் பேர் மாரசாமி செட்டியார்.
1: ஒண்ணு இல்லப்பா.
3: ஆமா
2: என்ன
1: செட்டியார் இது?
3: ஒரு நிமிஷம் போறங்க.
1: உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
2: ஆமா பழனிசாமி.
1: அவன் தான்
3: நானும்
2: குளிக்கும் போது உன் டவுசர் என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே. நான் உள்ள
3: ஞாபகம் இல்ல.
2: நான் உள்ளியா? எனக்கு நான் இருக்குனே.
3: சரி இந்த டவுசர் என்ன பண்ண?
2: அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணனே. அப்புறம் பங்காளி இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு ஆஹா இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.
1: எப்படி இருக்கே மாமா?
2: எனக்கு

0: காப்பாத்துங்கய்யா.
1: என்ன
0: எட்டனா காச முழுங்கிட்டா?
1: எட்டனா தொண்டைக்குள்ளே போகாத, டே உண்மையை சொல்லு, முழுங்கினியா?
0: ஆமாங்க முழுங்கிட்டேன்.
1: நீ கொஞ்சம் இங்கே இருங்கம்மா, நீ வாடா என் கூட, நமக்குன்னு வருது பாரு சில்லற கேஸ், போடா உள்ள.
0: ஒன்னும் பண்ணிடாதீங்க டாக்டர்.
1: டேய் உண்மையை சொல்லு, எட்டனாவை முழுங்கினியா? போய் சொன்ன வாய்க்குள்ளேயே ஊசி போட்டுருவேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். எட்டனாக்கு நான் வேர்க்கல வாங்கி சாப்பிட்டேன், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, அதனாலதான் காசு முழுங்க போய் சொல்லிட்டேன்.
1: சரி வாந்தி இருக்கிற மாதிரி சவுண்ட் போடுறான். பத்தல, நீ லிப் மட்டும் கொடு, நான் சவுண்ட் கொடுக்கறேன். ஓகேயா? 1 2 3 நர்வடி. ஆ இந்தாங்கம்மா எட்டனா, வீட்டு கூட்டி போங்க.
0: என்ன டாக்டர்?
1: என்ன
0: ரெண்டு நாள் நான் குடுக்கறீங்க?
1: ஆமா
0: முழுங்கனது எட்டனா இல்ல?
1: எட்டனாதாம்மா, பெருகுடல் வரைக்கும் தான் எட்டனா போகும், அங்கிருந்து சிறுகுடலுக்கு ஷிஃப்ட் ஆகும் போது அதுவே ரெண்டு நாள் நாவா மாறிக்கும். நானேங்கிறது மாறுறது தானே.
2: Bob Clearmountain mixed with the attitude funky drums from hell. Side up at

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் பூமணம் கொண்ட

0: What happened to her?
1: கணவன் கிழித்த கோட்டை கடந்து அறியாள் அடியேன் மனைவி.
0: Yes, always yours since

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம். மனம் போய் வா கொண்டாடலாம். மனம் போய் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை பாழ்வில் நூறு துவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

கையிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா.

0: ஹாய்
1: ஹாய் ஹன்சம்.
0: ஆஹா, வொர்க் அவுட் ஆகுதா சத்யா? உன்னை எப்படி இன்னைக்கு நான் மடக்கிடுறேன்?
2: யார் மண்ணி?
0: நானா? தொட்டி ஜெயா அண்ணே. பொட்டி ஜெயா.
2: எப்ப வந்த?
0: இப்பதான் வந்த.
2: லண்டன்ல இருந்து எப்ப வந்த?
0: நான் எப்ப போனேன் இப்ப வர்றதுக்கு? லண்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது.
2: லண்டன்ல குண்டு வைக்க போனியே, அதை கே.
0: குட் ஜோக்.
2: ஏண்டா குண்டு வைக்கிறது எனக்கு ஜோக்கா போச்சாடா?
0: இல்ல, நான் குண்டு வச்சதா நீங்க சொன்னீங்களே, அது ஜோக்.
2: நீ தான் வச்சிருக்க.
0: சரி வச்சிருக்க, அதுக்கு என்ன ஆதாரம்?
2: கான்ஸ்டபிள்.
0: அப்புறமா இதுல உடம்பு
2: உன் போட்டோ பார்.
0: ப்ளூ பிலிம். என் போட்டோ? இப்ப நான் நடந்து வரும்போது எடுத்த போட்டோ தானே?
2: நீ லண்டன்ல குண்டு வச்சேடா அப்ப எடுத்த போட்டோ.
0: இல்ல இன்ஸ்பெக்டர், என்ன நம்புங்க, நான் அப்படி ஆள் கிடையாது.
2: இதெல்லாம் என்ன புல்லட்ஸ் தானே?
0: நீங்க ஒரிஜினலா டூப்ளிகேட். பின்ன என்ன இன்ஸ்பெக்டர், சும்மா பேனா மூடி எல்லாம் பிலிம் கட்டறக்கா வரிசையா குத்தி வச்சிருக்கேன், இத போய் புல்லட் அடிக்கிறீங்க?
2: அப்ப பேனாலாம் எங்கடா?
0: உன்ன வாலிக்கு உன் வைரமுத்துக்கு கொடுத்துட்டேன்,
2: அத வச்சு அவங்க என்ன பண்றாங்க?
0: வாலி கிருஷ்ண விஜயன் எழுதுறாரு, வைரமுத்து கருவாச்சி காவியம் எழுதிட்டு இருக்காரு.
2: உன்ன வச்சு நான் அழுவாச்சி காவியம் எழுதுறேன். ஏறா சிப்ப.
0: ஓடியா ஓடியா ஓடியா. மீடியா மீடியா மீடியா, வந்துட்டீங்களாயா? நான் அரெஸ்ட் ஆக போற மேட்ரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் எனக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா வரீங்க? போகாதீங்க போகாதீங்க, அப்படியே இருங்க, நல்லா போக்கஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கங்க. நான் மூஞ்ச கரிச்சி பல்லாம் வச்சு மறைக்க மாட்டேன். ஒரு மெசேஜ் சொல்லணும், ஒன் செகண்ட். சும்மா ஸ்டைல். இப்ப சொல்றேன், ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம அவளுக்காக உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. ஆனா உங்களுக்காக தன்னையே மாத்திக்கிற ஒரு பொண்ணு கிடைச்சா அவளுக்காக நீங்க உயிரையே கொடுங்க. ஏன் உங்களையே மாத்திக்கங்க?
2: நீ உள்ள வரவன் மூஞ்சே மாத்தி காட்டுறேன்.
0: ஆசீர்வாதம் என் மூஞ்சில ஊத்துக்கு இன்ஸ்பெக்டர், பட் உங்க மூஞ்சி மாதிரி ஆயிரக்கூடாது.

0: அவுரங்கசீப் சமாதி எங்க சார் இருக்கு?
1: அவரை புதச்ச இடத்துல தான்.
0: பைசா கோபுரம் ஏன் சார் சாஞ்சி இருக்கு?
1: கவர்மெண்ட்ல டெண்டர் விட்டு கேட்டிருப்பாங்க, அதான் கான்ட்ராக்ட் சாச்சிட்டாரு.
0: ஓஹோ
1: சார், உங்க வாட்ச்ல டைம்
2: என்னாச்சு? ஏமாச்சு
3: வழக்கம் போல சாக்கடைய திறந்து போட்டு போயிட்டாங்க, உள்ள விழுந்துச்ச கை கொடுத்து காப்பாத்து.
2: பாருங்க
3: சார், இன்டர்வியூ போற டிரஸ் இப்படி ஆகி போச்சு.
2: எந்த கம்பெனிக்கு?
3: ஏபிசி பிரைவேட் லிமிடெட்.
2: என்ன போஸ்டுக்கு?
3: அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட். ஐயோ, யார் சார் உள்ள தள்ளி விட்டீங்க?
2: சாரி சார், அதே கம்பெனில அதே போஸ்டுக்கு தான் நானும் இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கேன். சோ எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போட்டியா வரத நான் விரும்பல.
3: அதுக்காக அப்படியே சார் விட்டு போக போறீங்க?
2: வேற வழி தெரியல சார்.
3: ஏன் சார், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா?
2: ஓ எஸ்,
3: எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? நான் ஒண்ணு கேக்கட்டுமா?
2: கேளுங்க.
3: புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமாடா? ஏன் சார், பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வீடு கட்டுறீங்க?
2: உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டேன்.
3: என்ன பண்ண போறீங்க?
2: மூடிட்டு போறேன்.

Ande, Frederik!

0: மச்சான் இங்க வாங்கல.
1: என்ன மாப்பிள்ள
0: கொஞ்சம் கடையை பாத்துங்க, மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்கிட்டு
1: போயிட்டு. அடையங்கப்பா தங்கச்சி மாப்பிள கடையை நல்லா தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரே நாள வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்புற நாலஞ்சு மளிகை கடையை வச்சு விட்ட வேண்டியதான்.
2: கடைக்கு புதுசா
1: பழசா இருந்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: இல்லையா இதுக்கு முன்னால பார்த்தது இல்லையன்னு கேட்டேன்.
1: முன்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ண போற?
2: யோ முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்னு கேட்டயா?
1: பின்னாடி பார்த்தா மட்டும் என்ன பண்ணுவ?
2: ஆஹா நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
2: என்னதான் வேணும்?
1: நீ கடைக்காரனா நான் கடைக்காரனா?
2: நீ தான்.
1: அப்ப நான் தானே கேட்கணும்?
2: ஆமா.
1: என்ன வேணும்?
2: என்ன வேணும்?
1: என்னதான் வேணும்?
2: என்னதான் வேணும்?
1: ஏன் ஏன் காலங்காத்தால இப்படி வறுத்தெடுக்கிற?
2: இன்னும் வறுத்தெடுக்கவே இல்ல.
1: ஐயோ வறுத்தெடுக்காம என்ன வேணும்னு கேளியா?
2: வறுத்தெடுக்கிறதுக்கு தான் என்ன வேணும்னு கேட்டேன்.
1: நீ என்ன கேட்ட?
2: என்னதான் கேட்டேன்.
1: நீ என்ன கேட்டியா?
2: உன்னையவே கேட்டான்.
1: யோ யோ யோ யோ ஏயா குழப்பற, நீ இந்த என்ன தர கேட்ட?
2: ஆமா.
1: அப்புறம் என்ன முதல்ல சொல்ல வேண்டியா? வந்த உடனே ஏதோ இட இடமா பேசிட்டா அதுக்கு இப்படி ஐயா பம்பு அடிக்கிறது? என்ன வேணும் சொல்லியா? எந்த எண்ணெயா வேணும்?
2: கடலெண்ணெய்.
1: அப்படி சொல்ல வேண்டியதானே?
2: இது நல்ல எண்ணெயா?
1: நீ முதல்ல கடலெண்ணெய் தானே கேட்ட?
2: ஆமா.
1: அப்புறம் என்ன?
2: இல்ல நல்ல எண்ணெயான்னு கேட்ட. சுத்தமான நல்ல எண்ணெயான்னு கேட்டியா? சுத்தமான.
1: அப்படி கேட்டியா? சத்தியமா சுத்தமான நல்ல எண்ணெய்ப்பா?
2: அப்ப ஊத்து. இது கடல எண்ணெய் தானே?
1: ஐயோ ஐயோ நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பழைய கடையே வாங்க.

0: பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். இன்னாரா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போடுற
1: சொன்னத கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
0: கண்ண வாய்க்கு கீழது வாய் துடுக்கு,
1: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
0: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
1: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
0: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
1: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பனா?
0: பம்பு பண்ணுனே பொண்ணு
1: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
0: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
1: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடா அது ராங்கா போடுமாடாச்சு. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா?
2: போவாதே
1: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க போனதில்லை.

0: அம்மா, மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காப்பி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா சீக்கிரம் சீக்கிரம்.

0: சீட்டு கூட ஆட வர மாட்டேங்கிறானே. வேலை
1: போடுறேன்.
0: ஏய் நீ நீ பாக்குற இல்ல
2: ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு.
1: எவடா உன்னை
2: கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதடா.
1: இல்ல நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
2: நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி
2: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ண கொடுத்தான ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: கூச்சுடா.
2: 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே அதுதானா விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபா சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளும் கதறிட்டு பொண்ண கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
2: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காப்பி டிபன்,
2: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
2: அவ்வளவுதான்.
1: ஏண்டா உன் பொண்டாட்டி கிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
2: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாம என் மேல கேச போட்டான்னா
1: கட்டாயம் போடுவான். கரெக்ட்.
2: ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரியான கதைடா.
2: சரி, என்னன்னு தான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரலாம் ஃப்ரீ, சீட்டு அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
2: என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்டையா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
2: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்க, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்னு வந்துட்டேன்.
1: அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
2: சரி, போறப்படு.

0: சாரி, அதை எடுத்து போய்.
1: ரொம்ப களைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டியில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவன தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதை நான் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவரை தானே நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சா அந்த பைரவன் நான் தான், உன் ஹஸ்பண்ட்.
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளன் இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவேதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலே சொல்லி இருந்தீமா, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேளு. காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபா பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு கால விழுந்தான். கால விழாத, கதை எழுதித்தார புழைச்சுக்கலன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபா பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, இங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பாக்கலையே.
0: உதைக்கிறேன் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்க என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னீன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா ஒரு கப்பு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரு.
0: ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க நான் வாழ்க.

0: கேள்விக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: தாதி தூது தீது கத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்தித்தது தூது சொல்லாது.
2: என்னது?
1: தேது திட்டு தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி கத்தும் தத்தை வாழ தித்தித்ததோடு.
3: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற. என்னென்ன வேணும்னா நீ தோல்வியை ஒப்புக்க, அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
3: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணே.

0: என்ன தாத்தா, என் ஃப்ரெண்டு வெட்டிங்க்கு நல்லதா ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு ஒரு பொக்கே வாங்கி வச்சிட்டீங்களே.
1: அந்த டொக்கு மூஞ்சிக்கு இது போதும், பேசாம வா.
0: கூப்பிடுறாங்க தாத்தா. உங்களுக்கு வயசாயிடுச்சுல, அதான் கிண்டல்
1: பண்றானுங்க.
2: நல்லா சர்க்கஸ் பண்றான் நீ.
1: யார பாத்திர பொக்க என்ன
3: கையே,
2: சும்மா நீட்டு. வெரி ஓல்ட் மேன்.
3: ஒரு கேரக்டர் சிங்க என்ன கடிச்சிச்சு டாக்டர்.
4: மனுஷன் கடிச்ச மாதிரில இருக்கு.
3: ஒரு பொண்ண லவ் பண்ண, அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அவரோட தாத்தா விட்டு கடிக்க வச்சுட்டா.
4: சரியான ராட்சசியா இருப்பா போல இருக்கு
3: டாக்டர். அழகான ராட்சசி.
4: ஓ சரி, கடிக்கு பயந்து கார்ல விட்டுறாதீங்க. என்ன காதல்ல பல கஷ்டங்களை தாங்கித்தான் ஆகணும். கீப் ட்ரைங். மை காட், யார் இந்த பையன்?
1: வந்ததுல
5: அப்ப ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுங்க.
4: வாங்க தாத்தா.
2: லுக்கியர், லுக்கியர், லுக்கியர்,
3: தூரமிடா.
2: பாத்தியா, சேம் ஓல்ட் மேன், சேம் டாக்டர், சேம் சுருதி.
3: டாக்டர் இது
4: நான் தான். அது என் ஹஸ்பண்ட், இவர் என்னோட மாமா, இது என் டாட்டர் ஸ்ருதி. அத்தையா?
3: இல்ல, உங்கள மாதிரியே ஒரு அத்தை எங்க பாண்டிச்சேரியில
4: இருந்தா. ஓஹோ,
3: அந்த ஞாபகம் எனக்கு வந்துருச்சு.
4: ஆச்சரியமா இருக்கே. சரி, ஊசி போடணும், பேண்ட கட்டுங்க.
3: ஊசியே குத்துல பேன் இல்லையான்னு கேக்குறேன்.

இப்படி சூடு.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: மாப்பிள்ள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யாரா? வாட்டிலேஷன்
2: ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு.
3: கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ண சைட் அடிக்கிற.
1: முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி, எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல.
2: மாப்பிள, ஏ மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது.
3: எனக்கு ஒரு இடம்
2: எப்பா என்ன ஆளை விடுக்கிற.
4: தில்ல கோயில் கட்டி கும்மால் அம்மா கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல உன்ன கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: ஹாய்.
1: என்ன
2: சாப்பிடலாம்? நல்லா இருக்கும் போல
1: இருக்கேன். Two cold coffee.
3: Okay, ma'am. Anything
4: one
3: else?
4: One vanilla ice cream.
1: Vanilla is boring. We'll have strawberry. Huh? Two cold coffee and one strawberry ice cream. Okay?
3: Okay, ma'am.
1: Make it fast, huh?
3: Sure, ma'am.
2: இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
1: மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேர் தான்.
2: ஓ.
1: என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான், பட் பிளஸ் டூல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயர்ல கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தான்னா நேரம் போறதே தெரியாது, நிறைய சுத்திருக்கோம், பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல, ஸோ ஜெனியனா பேசி அவாய்ட்
2: பண்ணிட்டேன்.
1: நீங்க
2: நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லைங்க.
1: சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க.
2: சீரியஸா தாங்க?
1: உண்மையே சொல்லுங்க.
2: ஆக்சுவலா என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனா அது லவ்லா இல்ல பாப்பு. நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணா சுத்துவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்ன்ல போகும்போது வாக்கிங்ல அவளை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அவ கிளாஸ் மாதிரி போயிட்டான்.
1: கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா?
2: ம். 6th ல இருந்து 7th போம்போது அவள ஏ செக்ஷனுக்கு என்ன பி செக்ஷனுக்கு மாத்திட்டாங்க.
1: 6th டு 7th லையா? இது ஒரு லவ் ஸ்டோரி, இது ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? ப்ளீஸ் இட் யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க?
3: இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க.
1: வாட் நான்சென்ஸ், ஐ ஆர்டர் ஃபார் கோல்ட் காஃபி. ஹவ் டே யூ சேஞ்ச் மை ஆர்டர்?
3: சாரி மேம்.
1: நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க, ஐ நீட் டு டாக் டு
3: ஹிம்.
1: ஆர்டர் கேன்சல். இரிட்டேட்டிங்.
2: ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
4: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
2: என்ன?
4: 1. லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டல.
2: ஆமால.
4: 2. உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே விட்டை கோல் காஃபி அப்படி ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றா.
2: என்ன பொண்ணுங்க மனசு?

0: பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற
1: சாரி
0: என்ன சாரி பாவன அன்றா இருக்கு இப்ப யாரு மேல மோதிருக்கு தெரியுமா
1: யார் மேல
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு
1: இடிச்சோன கிருன்னு சுத்தன இல்ல அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன
0: இந்த பாரு நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் டீசன்ட்டா முடிச்சுக்க
1: எப்படி
0: உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண்ணி எமைக்கிறது
1: என்னது
0: என்ன டீசன்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ இதே மேட்ட என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கணும்னு ஒடிச்சிருப்பேன் தெரிஞ்சுக்க
1: ஏன் இங்கே நொறுக்கு
0: ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு லீவா இருக்கணும் இன்னைக்கு எனக்கு
1: லீவை போடு போடு லீவ்
0: ஏசத்துக்கு லீவ் போட முடியாதயா சரியான ஆம்பள ஏறாங்க ஏரியா கோயா
1: ஏதோ ஏரியா
0: ஏரியாக்கு வாயா நீ ஏரியா
1: ஹலோ ஏரியா சொல்லு
0: ஏரியா வெளியம்மா வாடா நீ வாடா நீ வாடா
1: ஓ ஏரியா எங்க இருக்குனு சொல்லு போடா
0: நீ ஏன் கண்டு போடா என்ன சொல்லி விடு டேய் உன்னை கண்ட கண்ட பாக்கல பேரை பாத்துக்கறேன்
1: டேய் பேரை சொல்லிட்டு போடா ஏ செல்வம் யார் கிட்ட கத்திட்டு இருக்க அதுவா அது ஒரு டம்மி பீஸ் பா சரி வா போலாம் ஆ போலாம் செல்வம்
0: ஒரு மனுஷன் வெளியே போய் வீடு திரும்பறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் மைந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு
1: யார் ஸ்பீக்கிங் இதுதான் அவன் ஏரியா
0: ஆமா
1: அதான் வந்துட்டன்ல பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற
0: மணி என்ன
1: நீயே சொல்லு
0: இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே மதியம் 3
1: அதுக்கு
0: 2:59 கண்டதுனா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச
1: ஏன் நீ வேணாடி
0: மத்தியானம் 3 என்னுடைய லஞ்ச் டைம் இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துறான்
1: வந்தா
0: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன் ரொம்ப உக்கிரமா
1: இருப்பேன் சொல்லிட்டு போ
0: என்னது
1: நீயே சொல்லு
0: குழந்தையா அது கூட தெரியல உனக்கு
1: சரி அதுக்கு என்ன போ
0: குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் நான்
1: ஃபைட் பண்றேன்
0: என்னுடைய முரட்டத்தனத்தையும் என்னுடைய போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்துல இந்த பிஞ்சு பூரா வன்முறையில இறங்கிட கூடாது என்பதற்காக
1: தூய தமிழ்
0: ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரே நான் என்ன பண்ணுவேன்
1: ஒன்னு செய்வோமா
0: என்ன
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்
0: நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா ஒரு மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான உன் வீடு வந்தாச்சு வேற எங்க வரணும் வேற எங்கடா
0: வரணும் ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாங்கிட்டு உடனே சொன்ன எடுத்துக்கலாம் சரி வந்து பிரிய கிளப்பலாம் என்னப்பா ஜாயோ அஜிபதி வர அஜிபதி
1: வீட்டுதான் கூப்பிட்டா
2: என்ன
0: அந்த பொம்பளை புடிச்சிருக்காங்க என்ன
1: ஆமா இந்த வீட்டை வாடகை பார்க்க வந்த
0: வீடு பார்க்க வந்தவன்
1: குடிக்கலாம்
2: வச்சுக்கிறேன்
3: வாடகை கொடுத்ததுக்கு வக்கல்ல.
4: பக்காடு பக்கா மே கேடா போ கடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: எவ்வளவு தைரியம்னா ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
1: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மோட்டர் கார்ல
0: உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதரா. பாண்டா பொம்மா இருந்துட்டு காண்டை ஏத்திட்டு போறான். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய் நீ எப்ப வந்தீங்க வா.
2: சரி எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
0: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
2: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
2: இல்ல நீங்க போய் காதலு
0: காவி டிரஸ் போட்டவனா கலர் கலரா ஃபீர் வச்சுட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்டு நாங்க ஏன் லவ் பண்ண கூடாது? வா ஆளை காட்டுறேன், வா அங்க பாரு. பால் பவுடரையும் பான்ஸ் பவுடரையும் பிசைஞ்சு செஞ்ச பால் கோவா மாதிரி பச்சை கலர் சேரீ இருக்காளே அவதான். என்னாச்சு கரண்ட் கம்பி மிதிச்சிட்டியா
2: சார்? இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம் சுத்திட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க தான் சார் செட் ஆவாங்க.
0: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட. நம்ம பார்த்த ஃபீரோட நமக்கு ஏத்த ஃபீரோட வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க்யூ பிரதர்.

0: கல்யாண பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஏண்டா லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ண

0: பண்ணிக்கலாம் இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறேன், என்ன நியாயம்?
1: ஏய், யாரு கேட்டு விக்க வச்சு இந்த டியூப் லைட்ட வாடகை
0: கேட்கணும்?
1: என்னது
0: ஒன்ன தாப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை புடிச்சிருக்க. முதல்ல ஒழுங்கா உட்கார, கிழிஞ்சிட போது உட்கார்ந்துட்டு இருக்க. ஹே, டியூப் லைட்ல கை வைக்க பாரு. கையற
0: இருப்பா, டியூப்ல கையத்தானே வச்சான், உருவிட்டா ஓடுறான்.
2: ஏய் இளைஞனே, பொறுத்தது போதும், பொங்கி எழு.
1: என்னடாச்சு?
0: பொங்கிட்டா
3: பழைய கலனே உமட்டிடுச்சு.
2: நீ ஒரு மதம் கொண்ட யானை, சீருகின்ற காலை, சினம் கொண்ட சிங்கம்.
0: ஆக மொத்தம் இருக்கும் கூட உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியல.
2: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு, நடிச்சாம 2:30 லோக்கல் பாலிட்டிக்ஸ் வந்திருக்கான்ப்பா.
2: என்னப்பா
0: தலைக்கு மேல தாவி போயிருக்காது? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
4: ₹2 படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா?
0: என்ன
1: பேசிட்டு இருக்கீங்க?

0: ஆண்டவனே நம்ம ஈஸ்வரி மனுவா எழுதி கொண்டு வந்திருக்கா, ஆண்டவனை நம்பி நம்ம எல்லாரும் கையெழுத்து போடுவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இந்த மாஈஸ்வரி நீ கையெழுத்து போடு. ஆர்மா நீயும் போடியா?
1: நாம எப்ப வேணா போட்டுக்கலாம். வாதண்ணா நீங்க வாங்க,
0: வாங்கனே வந்து கையெழுத்து போடுங்க.
2: இப்படி எதுக்காச்சும் போட்டாதான் உண்டு.
3: பெரிய கையெழுத்து.
4: என்ன கையெழுத்து மலையறது?
1: தெரியாம போச்சு.
4: இங்கிலீஷ்
5: நன்றும் பிறர் தரவாராய். இப்போ
6: நாட்டுல
5: படிச்சுட்டு அறுவாளித்தனமா பேசுறவங்களோட படிக்காட்டியும் புத்திசாலித்தனமா செயல்படுறவங்க ஜெயிச்சிருக்காங்க. புத்திய கொஞ்சம் யூஸ் பண்ண, டிக்கெட்டை கரெக்ட் பண்ணிட்டேன். என்ன
6: நீ படிக்காத மேதையா?
5: படித்தால் மட்டும் போதுமான இங்க கேளு, இங்க கேளு.
6: என்னச்சி?

0: ஹலோ
1: டே மணி, நான் தான்
0: வச்சு. எப்பரா இருக்க? உன் போன தாண்டா எதிர்பார்த்துருந்தேன். என் பையன் வந்து சென்றானா?
1: காலையில பார்த்தது. இருப்பா, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயா பேசலாம்னு சொன்னேன். ஆளையே கண்ணில் காணோம். எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன்.
0: அங்கே அவனுக்கு யாரா ஃப்ரெண்ட் இருக்கா? பக்கத்தில் ஏதாவது சினிமா தேட்டர் இருக்கா? செகண்ட் ஷோ சினிமா போயிருப்பாப்பா.
1: என்னடா இது பேட் ஹேபிட்? ஏண்டா நீ டே, உன் பையன் வந்துட்டான்.
0: டே டே, பூபதி கூப்பிட்ற, நான் ரெண்டு வாரத்தை பேசிக்கிறேன்.
1: என்ன பேச போற? பார்த்த படம் பிடிச்சிருக்காள்லன்னு கேட்க போறேன், அவ்வளவுதானே? அதை நானே கேட்கறேன். போன வை.
2: ஐயா பால்
1: சார், இங்க வாங்க. ஐயா எங்க போயிட்டு வரீங்க?
3: இந்த பீச்ல, பீச் அங்க போய் காத்து வாங்கிட்டு வர்றேன்.
1: கிடைச்சதா?
3: பீச்ல ஒரு கூட்டம் அங்கிள், காத்தே வரல. சரி வீட்டுக்கு போறான் திரும்ப வந்தா வர வழியில மாயக்கா போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வந்தா லேட் ஆயிடுச்சு.
1: யாராவது மாயக்கா?
3: சகிலா, சகிலா, சகிலா.
1: யாராவது?
2: அதான் பார்த்தவன பத்தி தெரியுமே, நீங்க பாத்ததுல.
1: உங்க அப்பா போன்ல சீரியஸா பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஃபாரின் கண்ட்ரி புலம்பிட்டு இருக்காரு. நீ பாட்டு அக்கறை இல்லாம பீச் சினிமா சுத்திட்டு வர. சரி, உனக்கு வேற என்னலாம் தெரியும்?
3: அவல் மியூசிக்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் அங்கிள்.
1: மியூசிக்கா? சரி, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க தெரியும்?
3: பியானோ, தவில், தபில்.
1: ஓ, அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கே நீ.
3: ஐயோ இல்ல அங்கிள், நீங்க கேக்குறதுன்னா சொல்லுங்க, நான் வேணா ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மணியை போட்டு அனுப்ப சொல்றேன். வேணா, அங்கேயே இருக்கட்டும்.
1: என்ன படிச்சிருக்க?
3: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்.
1: சரி, இன்னும் ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன். அது வரைக்கும் பீச் சினிமான்னு சுத்தாம ஒழுங்காயிரு. டே பொம்மு,
2: ஐயா
1: நாளை காலை அவனை கொண்டு போய் நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க
2: வைக்கட்டும்.
3: அங்கிள், அவுட் ஹவுஸ் சௌகரியமா இருக்கும்ல?
1: சௌகரியம் இல்லைனாலும் நீ அங்கதான் தங்குற. போ.
2: பாத்தீங்களா என் மூமெண்ட்?
1: டேய், அவங்கிட்ட ஸ்ட்ரிக்டாவே இரு.
2: சொல்லிட்டீங்கள, இனி ஏன் மூமெண்ட பாருங்க. ஏய், அப்படி அழக பார்க்க முடியாது? இதுல தேட்டர் டிக்கெட் கொடுக்குறாங்க.
3: கேட்காம
2: சுச்சில கைய வைக்கணும்னு நினைச்ச நீ கண்டலாய் போகும் கண்டல்.
3: சரிங்கண்ணா,
2: அந்த பயம் இருக்கட்டும். நீ யார்த்த சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமில்ல? ஆஞ்சநேயர் பண்ணிக்கிட்டு இருக்க.
3: இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல மலையை தூக்கிட்டு போற மாதிரி போஸ்ட் கொடுப்பாரு, அவருங்களாண்ணா?
2: ஏன், இதுக்கு முன்னால ஆஞ்சநேயரை நீ வேற எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
3: இல்லைங்கண்ணா.
2: இனி ஏன் ரூபத்துல பாப்ப? அடிக்கடி பாப்ப. ஏன்னா அந்த வீட்டை பொறுத்தளவு ஐயாதான் ராமர், அம்மா சீதா, நான் தான் ஆஞ்சநேயர்.
3: ஓ,
2: அதனாலதான் அந்த வீட்டுக்கு பேரு அயோத்தின்னு வச்சிருக்காங்க.
3: அப்ப அவுட் ஹவுஸ் பேரு சிலோனானே?
2: இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு, இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுது இல்ல?
3: சரிங்கண்ணா. சரிங்கண்ணோ,
2: அதான் முதல்ல சரிங்க, அப்புறம் போக விட்டு சரிங்களா?
3: இல்லண்ண.
2: இந்த பார், வண்டி மேலதானே மீச வரைஞ்சிருக்கா, எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சு இந்த வித்தையெல்லாம் காட்டாத. இன்னொன்னு, பேருக்கு தகுந்த வீரம் உள்ள கிடக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, தாங்க மாட்ட. என்ன சொல்லற?
3: தகுடு தகுடு.
2: கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. ஒரு நிமிஷம் இங்கே வா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மாட்டேன். ஆமா, இந்த பீடி சிகரெட்டு தண்ணி இன்னி அது இதுன்னு ஏதாச்சும் பழக்க வழக்கு இருக்கா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒன்னு இப்படி ஆட்டு, இல்லைன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுன்னு
4: எப்படி புரிய?
2: எப்பயாச்சும் இருக்கக்கூடாது, எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. எங்கன குள்ளையாச்சும் ஒரு பீடி சிகரெட்டு துண்ட பார்த்து அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. தெரியுது இல்ல?
3: அண்ணா இங்கிட்டு.
2: என்ன போக விட்டு புற மண்டையில் அடிக்கிற?
3: நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா.
2: வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும்.
3: என்னங்கண்ணா அது அநியாயமா இருக்கு? பெரிய டாஜ்மஹால் கட்டி கொடுத்துருக்கானுங்க, அதை போடாத, இதை போடாத, ஃபேனை போடாதுன்னு ரூல்ஸ் போடுறானுங்க. ஐ எம் ஃப்ரீ பேர்ட், என்ன கூண்டுக்குள்ள வைக்க முடியாது. நான் ஆடுவேன், பாடுவேன், குடிப்பேன், குட்டிக்காரணம் போடுவேன். ஏன் மம்மி, நான் என்ன வேணா செய்வேன் மம்மி? என் மணி என்ன கேள்வி கேட்கறதுல இவன் யாரு? டூபிட் ஃபெலோ.

0: என்ன அக்கிரம இது? கோயில் யானையே நாங்க குந்த வச்சு இவள குடுத்தது இல்ல. ஓஹோ, அதுக்குள்ள இத காலி பண்ணியாச்சா? அப்ப இது செகண்ட் இன்னிங்ஸா?
1: ஆமா.
0: என்னையா ஆத்தா இப்படி தின்றா?
2: ஐயே, ஆத்தா சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காதீங்க.
3: எனக்கே 1000 கண்ணு, என் மேல இவன் கண்ணா? என்னடா முறைக்கிற, ஆத்தாவுக்கு வேர்க்குது, விசிறா.
0: வெட்டி பயலுக்கு ரொட்டி துண்டு தெரியா வைக்கிறேன். வாப்பா குழந்தசாமி, என்ன விஷயம்?
2: என் குழந்தைக்கு முடிய இறக்கி காது குத்துணுங்க.
0: அவ்வளவுதானே? முடிய வழிய இறக்கிக்க, காது ஆத்தாவுக்கே குத்தி.
4: எனக்கு காது குத்துறதா? என்னையா சொல்றேன் இவன்?
2: இதானே இந்த கோயில் சம்பிரதாயம்.
4: என்ன
2: உங்களுக்கு குத்தனா அம்மனுக்கே குத்தன
4: மாதிரி? அதெல்லாம் முடியாது. நீ முடிய இறக்குறதா இருந்தா சலூனுக்கு போ, காது குத்துறதா நகைக்கடைக்கு போடா.
0: நல்ல நகைச்சுவையாதான் பேசுறீங்க. ஆத்தாவுடைய டிரெஸ் போட்டுக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய நகைய மாட்டிக்கிட்டீங்க, ஆத்தாவுடைய படையலை ஏத்துக்கிட்டீங்க. காது மத்த அங்க குத்தணுமா? இங்கதான் குத்துவோம்.
4: தர்மகர்த்தா, இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா.
0: ஆத்தா அங்க பாருங்க, முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நகர்ந்து வர்றாங்க. பக்தர்கள் கொஞ்சம் காதை பஞ்சு பண்ணிட்டு போட்டமே.
4: லஞ்ச் பண்ணும் போது வந்து பஞ்சு பண்றேங்கிறாங்களா? தர்மதத்தா தர்மகர்த்தா, நீயாவது என் காதை காப்பாத்தி விடப்பா.
0: இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கியூ நீண்டுகிட்டே நீலாங்கர வரைக்கும் போயிடுச்சு, விட்டா வளர்ந்துகிட்டே வாழப்பாடி வரைக்கும் போய்.
5: அத்தா இன்னைக்கு நான் காது குத்தாம விட மாட்டேன். அத்தா குத்தாம விடவே.
4: தர்மகர்த்தா தர்மகர்த்தா, காது குத்த தம் தூண்டு தங்க குச்சி தானே வச்சிருப்பாரு. இவனுக்கு என்னடா ஒவ்வொருத்தரும் பெரிய கோடி குச்சியோட அலையறப்பா.
0: பின்ன என்ன காது குத்த கடப்பாறையா கொண்டாடுவாங்க?
4: அது வேறையா? நான் எஸ்கே
0: ஆத்தாவுக்கு ஆவேசம் வந்துடுச்சு. இனிமே இவ்வளவு குத்து மதிப்பா குத்துங்களா?

0: ஐயோ தர்மகர்த்தா, மீண்டும் மீண்டும் சிரிச்சு ஓ குசுமை எக்கிட்டே கட்டிட்டியா?
1: பரவாயில்ல, நம்மூர் ஜனங்க நல்லாவே காது குத்துறானுவா. ஏன்பா இங்க பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஒட்டுற கடை இருக்கா?
2: இருக்கு.
1: இதுக்கு
0: அட பாவி, பஞ்சர் ஒட்டுறதுக்கு என் மூஞ்சி என்ன லாரி டயரா இல்ல சைக்கிள் டயராயா? உற்சாகமா சிரிச்சுக்கிட்டு இருந்த என் மூஞ்சியில அங்கங்க ஓட்டைய போட்டு ஊதுவத்தி ஸ்டார்ட் மாதிரி ஆக்கி விட்டாயா?
1: ஆத்தா, காது அருந்ததுக்கே இப்படி கதறீங்களே, அங்க பாருங்க போட.
0: இந்த
1: கோவில் ஒரு புது விழா எடுக்க போறோம்.
0: என்ன விழா?
1: பக்தர்களுக்காக அன்னைக்கு ஆத்தாவே தீ மிதிக்க போறா.
3: தீ மிதிக்க போறா?

0: cool.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமாடா, கதையே காணமாடா.
1: சார், என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடியாது மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: ஏய், கிராமம்ங்கிறது லொகேஷன். அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி, காட்டுறோம்.
0: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. கீழ உட்காரு, கீழ போகாரு. உன் பொசிஷனுக்கு போறாதீயே. ச்சே, ஆஹா, ரொம்ப குளிக்கிற சீன் நீ எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: சார், ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிட்டியா?
1: குளிக்காது.
0: ஏதாவது

0: நான் நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலன் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா.
1: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுது போக்குறீங்களே, இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
2: நாடாவில் நாடு எங்களுக்கு என்ன செய்தது?
0: நாடு என்ன செய்தது?

நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா நினைத்து செயல்பட.

தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மறியல் பிறந்த உன்னால் என்ன பயன்?

நாட்டுக்கு நலம் என்று புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்பட

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டான்.
1: பாத்தியா, மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசிய உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி உனக்கு உண்மையா இல்லையே, ஓசிட்டிக்கு ராசி பலன் சொல்றான். அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு
2: சார், என்ன எவ்வளவு நாள் கேவலமா பேசுங்க.
1: இப்ப அப்படிதானே பேசுறேன்.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டணம் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏன்டா மாட்டு போகலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
2: சொன்ன,
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு சொன்னல.
2: இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: பத்து நாள்ல பிரச்சனை வராதா, ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு, நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகும்.
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்கு போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான்டா பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுனுறியா
3: சார்? வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு
3: சார். சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே, உந்துதானா?
3: எந்ததா சார்.
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: எந்த தீவிரவாதியை தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷன் கண்ணுக்கு முன்னாடி புடிச்சு டபுள் ப்ரமோஷன் வாங்கல. என் பேர் ராஜேர் இல்லையா
2: சார்? சார் அவங்க அப்படி போறாங்க சார்.
1: போனா போகட்டும், டார்கெட்ட ஷார்ட் கட்ல போயிடலாம். ஏரியா
2: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
1: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ் டா
2: சார், இன்னைக்கு வடக்குல சூளம், லெஃப்ட்ல திருப்புங்க வண்டிய.
1: வடக்குல சூளம், வாயில முருளி சேசிங்கல. ஜோசியமா சொல்ற, ஈரட போய் வாயில சொறி விடுற மாதிரி.
2: சார் நேரா போய் மோத போறீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல?
1: ஃபயருக்கு ஃபியர் தெரியாதுடா. சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிள்ளை உட்காந்து வர வேண்டியதானே.
4: தீவிரவாதியை பிடிக்க உன்னை யாரா வர சொன்னது
1: சார்? நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரமோஷன் எல்லாம் கொடுப்பீங்க.
4: டபுள் ப்ரமோஷன் இல்லடா, டி ப்ரமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி
1: ஏட்டா,

0: மருதமலை
1: சார்,
0: இப்ப பேங்க் திருட்டு கேஸ்
1: சார்,
0: இன்னைக்கு 11 மணிக்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. நான் பின்னாடி உட்கார்றேன். உட்கார்ற வண்டியில
2: ஒரு நிமிஷம்.
1: என்ன ஐட்டயா
2: இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்யூஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்ட பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
0: யோ, நீ சொதுப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போடியா?
3: அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
1: ஓய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தானே
2: போவ? ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்யூஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான்.
0: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அந்த பையனை வேணா என் கூட அனுப்பிங்க.
0: யோ, கூட போயிட்டு வாயா.
2: அது என்னப்பா விளையாட்டு, போட்டு மேலே போற.
1: ஏட்டை அழுகிறீங்க?
2: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
1: அப்ப அழுது யாரு?
3: அழுது அவர் இல்லட்டா.
1: ஏன்டா அழுகிற?
3: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம்னு நினைச்சா அது இனிமே நடக்காது
1: போலாம. பேசுறா.
2: ஹலோ, இப்ப அழுது அவ இல்ல. ஒரு உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறியா ராஜா?
1: நான் என்ன
2: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
1: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா, நான் சொல்றது போடாடி.
2: டேய், ஏன் அழுகிற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதரா.
3: போயிட்டு
2: கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே.
1: ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவன
2: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? சர்வாதிக என்ன கதவை திறந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பினே. சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிங்கனால ஆப்பாயிட்டான்.
1: அறிவிருக்கு அவனுக்கு, பொறுக்கி புறம்போக்கு. வயிற்று சொல்லதானே திக்கிற? படிக்காத முண்டோன் சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீ தாண்டா. இதுல தப்பு தப்பா இங்கிலீஷ் வேற சொல்றா? என்ன நம்ம பேசுவே, பேசுறா ஏதாவது பேசுறா? என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உங்ககிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா.
2: ஐயோ, அப்பா அப்பா, வேணப்பா வேணப்பா வேணப்பா,
1: ஆட அங்க வந்து சொல்றா.
2: வாடா, நான் புடிச்சு கெஞ்சிர. வேணப்பா, அங்க போய் சொல்லா. நான் கேளுப்பா, நான் சொல்ற கேளுப்பா. உனக்கு நான் ஒருக்கா ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னுட்டு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளரபுல ஆச்சு, திருட்டு போடுனு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்ற விசுவாசமா இது?
1: ஏய், தப்பிச்சு போய்ட்டா என்னடா பண்றது?
2: இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துறேன். என்ன நம்புப்பா?

கரையுரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணு.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க சொல்றியே.
1: இன்னைக்கு
2: இவனுக்கு
0: பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போணுமா? ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: மாப்பிள்ளா தெரியுதா
0: கண்ணாடியில
1: கொஞ்சம் கோளாறு இருக்கு.
3: எனக்கே
4: சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
1: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
2: மாப்பிள்ள இவரு தாமா, ஆனா இவரு போட்டுக்க டிரஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
1: படையப்பா,
3: என்ன கண்றாங்க? பைத்தியம் போலருக்கு. வந்து வந்து
1: எனக்கு டிரஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருந்துறேன்.
5: மாப்பிள்ள, டிரஸ் இல்லாம தான் அழகா இருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? எப்பா தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா இறங்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா குடுன்னு சொன்ன. இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க, நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால ஓ மூஞ்சி எல்லாம் சதுரக்க ஆக்கல. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன
0: யாரு நினைச்சேன்? கொஞ்சம் கூப்பிட்டீங்களா? இந்த பையன் உள்ள கொண்டு
2: நானா?
0: கேவலம் 3000 சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒருவேளை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீயா ஆக்குற?
2: இப்பன்னு அதை கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனலா வரீங்க?
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்னதை செய்ய, அதை நான் பாத்துக்கிறேன். எடு.
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வரண்ணே ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வர்றேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடுறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வர்றேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல செய்யலாம். நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு
2: இருக்கீங்க? சரிண்ணே சரிண்ணே.
3: பொம்மா,
0: ஆமாடி,
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு, மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? அசிங்கமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? குழந்தையிலிருந்து சர்வீஸ் நானு, பிச்சு புடி மிச்சு உன்னைய உண்டாத்தாங்க.
4: சிக்குவேல அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

0: கதை சொல்ல வந்துட்டியா? மூஞ்சியே பாத்துட்டு இருந்தா என்னத்தான் கதையை சொல்லியா?
1: சொல்றேன் சார், இந்த கதையில ஒரு கஷ்டப்படுற குடும்பம் சார். அப்பாவுக்கு கண்ணு தெரியாத சார், அம்மாவுக்கு பக்கவாதம் சார், அக்காவுக்கு பிரெயின் டியூமர் சார், தங்கச்சி நொண்டி சார், தம்பி ஊம சார், இவ்வளவு ஏன் சார்? அந்த வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி கூட கிட்னி ஃபெயிலியர் சார்.
0: யோ, கதை எவனுக்கு எவனு? கதையில ஹீரோக்கு என்ன வயசு அத சொல்லு.
1: ஒரு 40 வயசு இருக்கு சார்.
0: 40 வயசா? எனக்கா? ஹலோ, நான் ஒரு யூத் ஹீரோமா? வயசுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்லு.
2: இப்போ என் வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு காதல் கொண்டேன் ஜெயம், அந்த மாதிரி லவ் சப்ஜெக்ட்டா சொல்லுங்க, அப்பதான் ஜனங்க ஏத்துக்குவாங்க.
3: ஊட்டியில ஒரு கான்வென்ட், அதுல நீங்க ஸ்டூடண்ட்.
0: அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேல போறான் சார்.
3: எதிர்த்தாப்புல இன்னும் ஒரு கான்வென்ட், அதுல படிக்கிற பொண்ணு தான் த்ரிஷா.
0: நாப்கீரை போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா?
3: ஒரு நாள் கான்வென்ட்டுக்கு நீங்க சைக்கிள்ல வர்றீங்க, அங்க ஒரு குரூப் த்ரிஷாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைக்கிளை விட்டு இறங்காம பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஒரு செம ஃபைட் வைக்கிறேன் சார். அப்ப த்ரிஷாவோட துப்பட்டா கீழே விழுந்துருது. நீங்க குனிஞ்சு எடுத்து நேர போய் த்ரிஷாட்ட கொடுப்பீங்கன்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பான். ஆனா நான் குடுக்க வைக்கல சார். அந்த துப்பட்டாவை எடுத்து நீங்க தூக்கி எறிஞ்சீங்க, அது அப்படியே பறந்து போய் துபாயில விழுந்துச்சு. துப்பட்டா அங்க ஒரு கை குனிஞ்சு எடுத்துச்சு, அதுதான் த்ரிஷா. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்தில அப்பட்டா அப்பட்டா ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல.
0: அடடா, லைன் பிரம்மாண்டமா இருக்கு சார்.
3: தேங்க்ஸ் சார்.
0: இப்போ இந்த படத்துல என்னோட வயசு என்ன
3: சார்? உங்களுக்கு 16 சார், த்ரிஷாக்கு 17 சார். அப்ப நீங்க +1, அந்த பொண்ணு +2 பாருங்களேன்.
0: இந்த கதையில பல பிளஸ் இருக்கு. நீங்க போய் இந்த கதையை ப்ரொடியூசர் கிட்ட சொல்றீங்க, அட்வான்ஸ் வாங்குறீங்க.
1: சார் சார் சார், எங்கிட்ட இன்னொரு கதை கூட இருக்கு சார்.
0: இன்னொரு கதையா சார்? ரேஞ்சுக்கு இருக்குமா?
1: சொல்றேன் கேளுங்க சார்.
0: சொல்லு.
1: ஒரு அம்மா பிரசவ வழியில துடிக்கிறாங்க சார், அவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துறோம்.
0: சும்மா என்ன ஆஸ்பத்திரி நோயின்னு
1: சார் முழுசா சொல்றேன் சார். அவங்க பிரசவ வழியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார்.
0: இருக்காங்க
3: நல்லா
1: தெரியும்.
0: நீங்க கார்ல வச்சிருக்கீங்களா?
1: கதை ஓகே ஆயிருச்சு, நீ கார் வாங்கிருவோம் இல்ல.

0: பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: வாழ்க்கை ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
2: ஏண்டா,
1: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
3: Don't worry, be happy.
2: தோ வந்துடுப்பா டோலகு.